ஆனங் சர்வங் தரானங் சர்வங் கர்மங் சர்வங் தர்மங் சர்வங் ஜுக்தா சர்வங் முக்தார சாபல சாந்த துவபிரசாத நமோ நர்கநாசே சதாவங் பிரகாசய நங்கங் சுருபய பங்கங் விபூதே பரமாத்தங் பரமாத்தே சதா சர்வசாத்தே அகா சுருபேந்திரபாத் விபூதே அனங்கி அநாமே திரபங்கி திருகாமே திரபங்கி சுருபே சர்வங்கி அனுப நா போத்திரேன புத்திரேன சத்தரேன மித்திரேன தாத்தேன மாத்தேன ஜாத்தேன பாத்தேந்திர சாக்கங் சரீக மித்தோமி.